0: அவதேத்து இயேசு கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர் அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
3: ஜூலை 25 திருத்தூதர் புனித யாகப்பர். கலிலேயா நாட்டில் பெத்சாயிதாவில் வாழ்ந்த செபெதேயு சலோமி பெற்றோருக்கு பிறந்தார் யாகப்பர். பெரிய யாக்கோபு என்றழைக்கப்பட்ட இவர் அல்பேயுவின் மகனான யாக்கோபுவிற்கு முன்னதாக ஆண்டவர் இயேசுவினால் இறைப்பணிக்காக அழைக்கப்பட்டார். ஆண்டவர் இயேசுவோடு உடன் இருந்து அவரது போதனைகளையும் புதுமைகளையும் காணும் பாக்கியம் பெற்ற இவர் இறந்து போயிருந்த யாயிரின் மகளை ஆண்டவர் உயிரோடு எழுப்பிய போது ஆண்டவரோடு உடன் இருந்தார். ஆண்டவர் எருசலேம் சென்றபோது சமாரியர்கள் தங்கள் பகுதிக்குள் நுழைய அனுமதி மறுக்க யாகப்பர் அவர்களை கடுமையாக சாடி ஆண்டவரோடு பயணித்தார். ஆண்டவர் உயிர்ப்பிற்கு பின்பு ஸ்பெயின் நாட்டில் உள்ள இபேரியன் பகுதியில் நற்செய்தியினை அறிவித்த யாகப்பர் அஸ்டூரியஸ், காஸ்டிலா, அரோகன் போன்ற பகுதிகளில் ஆண்டவரை அறிவித்து மக்களுக்கு இறைப்பணிகளை செய்தார். மரியன்னையிடம் பக்தியோடு இருந்த யாகப்பர் ஸ்பெயின் நாட்டில் சரகோசா பகுதியில் ஆலயம் கட்டி எழுப்பி புனித மரியன்னைக்கு அர்ப்பணித்தார். கிபி 42 ஏரோது அக்ரிப்பாவினால் வெற்றி கொள்ளப்பட்டு திருத்தூதர்களில் முதல் மறைசாட்சியான யாகப்பர் தன் சீடர்களினால் ஸ்பெயின் நாட்டில் உள்ள கம்போஸ்தெல்லாவில் அடக்கம் செய்யப்பட்டார். ஆண்டவரோடு உடன் இருந்து அவரது பணிகளில் பங்கு கொண்ட யாகப்பரை திரு அவை புனிதராக உயர்த்தி கால்நடை மருத்துவர்களுக்கும் வாத நோயாளிகளுக்கும் பாதுகாவலராக அறிவித்தது. திருத்தூதரான புனித யாகப்பரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வாத நோயாளிகளை ஆண்டவரிடம் ஒப்படைத்து உருக்கமோடு ஜெபிப்போம்.
2: அன்னை ஓர் அதிசயம்.

அல்முதேனா அன்னை. அல்முதேனா அன்னை என்பது கத்தோலிக்க கிறிஸ்தவ சமயத்தில் இயேசு கிறிஸ்துவின் தாயாரான அன்னை மரியாளின் மிகவும் புகழ்பெற்ற பழமையான ஒரு திருவுருவமாகும். இந்த திருவுருவம் ஸ்பெயின் நாட்டின் தலைநகரான மாட்ரிட் நகரின் முதன்மை பாதுகாவலராகவும் மக்களின் ஆன்மீக வழிகாட்டியாகவும் பல நூற்றாண்டுகளாக போற்றி மதிக்கப்படுகிறது. மாட்ரிட் நகரின் புகழ்பெற்ற வரலாற்று பின்னணியோடும் மக்களின் ஆழமான இறை விசுவாசத்தோடும் பிணைக்கப்பட்டுள்ள அல்முதேனா அன்னையின் வரலாறு விசுவாசம் மற்றும் பாதுகாப்பின் உன்னத அடையாளமாக விளங்கி மிகச்சிறந்த தொடக்கமாக அமைகிறது. ஸ்பெயின் நாட்டின் தலைநகரில் அமைந்துள்ள கம்பீரமான அல்முதேனா பேராலயம் இந்த அல்முதேனா அன்னைக்கு முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. உலகெங்கிலும் இருந்து வரும் பல்லாயிரக்கணக்கான திருப்பயணிகள் அன்னையை தரிசித்து ஆசி பெற இப்பேராலயத்திற்கு நாள்தோறும் வருகை தருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 9 தேதி அல்முதேனா அன்னையின் திருவிழா மாட்ரிட் நகரில் எவ்வித பாகுபாடுமின்றி ஒட்டுமொத்த பொதுமக்களாலும் விசுவாசிகளாலும் ஆன்மீக எழுச்சியுடன் மிகுந்த சிறப்புடனும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அல்முதேனா என்ற தனித்துவமான வார்த்தையின் வரலாற்று பின்னணியை நாம் உற்று நோக்கினால் இப்பெயர் அரபு மொழியின் அல்முதேனா என்ற சொல்லிலிருந்து உருவானதாகும். அரபு மொழியில் இந்த சொல்லிற்கு கோட்டை அல்லது அரண் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. மாட்ரிட் நகரின் மையப்பகுதியில் உள்ள பழைய கோட்டை சுவரோடு இந்த திருவுருவம் மிக நீண்ட காலமாக தொடர்பு கொண்டிருந்த காரணத்தினாலேயே காலப்போக்கில் அன்னை மரியாளுக்கு அல்முதேனா அன்னை என்ற திருப்பெயர் நிலைத்து நின்று மக்களின் இதயங்களில் பதிந்தது. கலை வரலாற்றாளர்கள் மற்றும் ஆய்வாளர்களின் கூற்றுப்படி தற்போது பேராலயத்தில் நாம் காணும் அல்முதேனா அன்னையின் திருவுருவம் கிபி 16 நூற்றாண்டைச் சேர்ந்ததாக கருதப்படுகிறது. அக்காலத்தில் நெதர்லாந்து வம்சாவளியைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற சிற்பியான டியேகோ கோபின் டி ஹலாண்டா என்பவரால் இந்த திருவுருவம் மிக நுணுக்கமாக செதுக்கப்பட்டது. ஆயினும் இந்த தற்போதைய சிலைக்கு முன்னதாகவே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அங்கு வேறொரு பழமையான அன்னை மரியாள் திருவுருவம் வழிபாட்டில் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அல்முதேனா அன்னையின் தோற்றம் மற்றும் மாட்ரிட் நகருக்கு அது வந்த விதம் குறித்து பல அதிசய கதைகளும் பாரம்பரிய மரபு நம்பிக்கைகளும் ஸ்பெயின் நாட்டு மக்களிடையே தலைமுறை தலைமுறையாக பரவலாக பேசப்பட்டு வருகின்றன. அவற்றில் மிகவும் முக்கியமானது இயேசு கிறிஸ்துவின் சீடரும் திருத்தூதருமான புனித பெரிய யாக்கோபுடன் தொடர்புடைய கதையாகும். இக்கதைகள் அனைத்தும் அன்னையின் மீது மக்கள் கொண்டுள்ள எல்லையற்ற பற்றுதலையும் விசுவாசத்தையும் பிரதிபலிப்பதாக உள்ளன. கிறிஸ்துவ மத பாரம்பரியத்தின்படி கிபி 38 ஆண்டு புனித யாக்கோபு இயேசுவின் நற்செய்தியை அறிவிப்பதற்காக புனித நிலத்திலிருந்து கடல் வழியாக ஸ்பெயினுக்கு வந்தபோது இந்த திருவுருவத்தை கையோடு கொண்டு வந்ததாக ஒரு மரபு கதை கூறுகிறது. ஸ்பெயின் மண்ணில் கிறிஸ்தவ விசுவாசம் பரவ தொடங்கிய அந்த பழங்காலத்திலிருந்தே இந்த திருவுருவம் அங்குள்ள உள்ளூர் மக்களால் மிகவும் புனிதமானதாகவும் தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் அரணாகவும் பக்தி சிரத்தையுடன் மதிக்கப்பட்டு வந்தது. அல்முதேனா அன்னையை பற்றிய மற்றொரு சுவாரஸ்யமான வரலாற்று புராண கதையின்படி கிபி 712 ஆண்டு ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த முஸ்லிம் படைகள் மாட்ரிட் நகரை கைப்பற்ற நெருங்கிய வேளையில் அங்கிருந்த கிறிஸ்தவர்கள் பெரும் அச்சமடைந்தனர். தங்கள் உயிருக்கு நிகராக மதித்த அன்னை மரியாளின் திருவுருவத்திற்கு எவ்வித சேதமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் அந்த திருவுருவத்தை மிகவும் பாதுகாப்பான முறையில் நகர பெருமதிலின் ஒரு பகுதிக்குள் இரகசியமாக மறைத்து வைத்தனர். முஸ்லிம் படைகளின் படையெடுப்பிற்கு பிறகு பல நூற்றாண்டுகள் கழித்து 11 நூற்றாண்டில் காஸ்டில் நாட்டின் மன்னரான 6 அல்போன்சோ மாட்ரிட் நகரை மீண்டும் கிறிஸ்தவர்களின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார். நகரை மீட்டெடுத்த பிறகு மறைக்கப்பட்ட அன்னையின் சிலையை தேடும் பணி தீவிரமடைந்தது. மன்னரும் மக்களும் பல நாட்கள் தொடர்ந்து உருகி ஜெபித்த பிறகு கோட்டை மதிலின் ஒரு பகுதி அதிசயமாக தானே இடிந்து விழுந்து அதன் உள்ளே பல நூற்றாண்டுகளாக எரியும் மெழுகுவர்த்திகளுடன் மறைந்திருந்த அன்னை மரியாளின் திருவுருவம் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்னொரு சுவாரஸ்யமான இராணுவ மரபு கதையின்படி கிறிஸ்துவ படையினர் மாட்ரிட் நகரை மீட்டெடுப்பதற்காக நகரை அணுகிய போது அன்னை மரியா அவர்களுக்கு காட்சியளித்து நகருக்குள் எளிதாக நுழைவதற்கான
இரகசிய வழியை காட்டினாராம். அதே நேரத்தில் கோட்டை மதிலின் ஒரு பகுதி பலத்த சத்தத்துடன் இடிந்து விழுந்து படைகள் உள்ளே செல்வதற்கு ஒரு புதிய பாதை தானாகவே உருவானது என்றும் நம்பப்படுகிறது. இந்த அதிசய போரின் வெற்றியின் காரணமாகவே அன்னைக்கு கோட்டையின் பெயரால் அல்முதேனா அன்னை என்று பெயரிடப்பட்டது. இன்றைய நவீன காலகட்டத்திலும் அல்முதேனா அன்னை மாட்ரிட் நகர மக்களின் அன்றாட வாழ்விலும் அவர்களின் அசையாத இறை விசுவாசத்திலும் மிக முக்கிய அடையாளமாக விளங்கி வருகிறார். ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழாக்கள், சிறப்பு வழிபாடுகள் மற்றும் பிரம்மாண்ட ஊர்வலத்தின் போது அன்னையின் அசல் சிலையை பாதுகாக்க அதன் பல்வேறு அழகிய பிரதிகள் பொதுமக்களின் பார்வைக்காக பயன்படுத்தப்படுகின்றன. மாட்ரிட் நகர மக்களின் எந்த ஒரு சுப காரியங்களுக்கும் அன்னையின் ஆசி இன்றியமையாத ஒன்றாக கருதப்படுகிறது. விளையாட்டு உலகிலும் அல்முதேனா அன்னையின் மகிமை பரவியுள்ளது. கடந்த 2022 கால்பந்து போட்டியில் உலக புகழ்பெற்ற ரியல் மாட்ரிட் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிக்கு பிறகு ரியல் மாட்ரிட் அணியின் வீரர்கள் மற்றும் நிர்வாகிகள் தங்களின் புகழ்பெற்ற தங்க கோப்பையை அல்முதேனா பேராலயத்திற்கு எடுத்து வந்து அன்னையின் பாதத்தில் சமர்ப்பித்து நன்றி செலுத்திய நிகழ்வு ஒட்டுமொத்த உலக கால்பந்து ரசிகர்களின் கவனத்தையும் ஈர்த்தது. அல்முதேனா அன்னையின் மாண்புமிகு வரலாறு என்பது வெறும் கடந்த கால நிகழ்வுகளின் தொகுப்பு மட்டுமல்ல, அது மக்களின் அசைக்க முடியாத இறை விசுவாசம், தெய்வீக பாதுகாப்பு மற்றும் அன்னை மரியாளின் எல்லையற்ற தாய்மையின் அடையாளமாகவும் இன்றளவும் ஸ்பெயின் மக்களின் இதயங்களில் ஆழமாக நிலைத்து நிற்கிறது. எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் சவால்களை எதிர்கொள்ளும் நம்பிக்கையை அன்னை மரியாளின் இந்த திருவுருவம் மக்களுக்கு அளித்து வருகிறது. நம் வாழ்விலும் விசுவாசத்தையும் பிறர் மீதான அன்பையும் பாதுகாப்பதே அல்முதேனா அன்னைக்கு நாம் செலுத்தும் உண்மையான மரியாதையாகும்.

0: செய்திகள்.
1: ஆசியாவில் உள்ள கத்தோலிக்க திருவை கிறிஸ்துவுடனான தனது ஒன்றிப்பை ஆழப்படுத்தவும், ஆசிய கண்டம் முழுவதும் அன்பிறக்கம், உரையாடல் மற்றும் தோழமையின் பாலங்களை அமைப்பதன் மூலம் கடவுளின் உடனிருப்பின் வலுவான அடையாளமாக மாறவும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். ஜூலை 20 முதல் 26 வரை இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவில் இடம்பெறும் ஆசிய ஆயர் பேரவைகளின் கூட்டமைப்பின் 12வது நிறைவிறுதி பேரவையில் பங்கேற்றவர்களுக்கு அனுப்பிய காணொலி செய்தியில் இவ்வாறு கூறியுள்ள திருத்தந்தை அவர்கள், ஆசிய திரு அவையின் எதிர்காலம் குறித்து சிந்திக்கும் ஆயர்களுக்கு தனது ஜெபங்களையும் ஆன்மீக நெருக்கத்தையும் உறுதியளித்துள்ளார். இந்த பேரவையின் இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்ற கருப்பொருளை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, இயேசு கிறிஸ்துவே கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையிலான தனித்துவமான தொடர்பாளரும் கடவுளோடும் ஒருவரோடொருவர் கொள்ளும் ஒன்றிப்பின் அடித்தளமும் ஆவார் என்று வலியுறுத்தினார். தனது மகத்தான மானுடம் என்ற திருத்தூது மடலையும் சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, கிறிஸ்தவ ஒருமைப்பாடு கிறிஸ்துவின் மறைபொருளில் வேரூன்றி உள்ளது என்றும், அருள் சாதனங்கள் குறிப்பாக நற்கருணை மூலம் அது ஊட்டமளிக்கப்படுகிறது என்றும் எடுத்துக்காட்டினார்.
2: ஒன்றிணைந்த பயணம் என்பது வெறுமனே விவாதிக்கப்படுவதாக மட்டுமில்லாமல் உள்ளூர் திரு அவைகளின் அன்றாட வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டப்பட வேண்டும் என்று ஆயர்கள் மாமன்றத்தின் பொதுச் செயலரான கர்தினால் மரியோ கிரெச் அவர்கள் கூறியுள்ளார். ஜகார்த்தாவில் இடம்பெற்ற ஆசிய ஆயர் பேரவைகளின் கூட்டமைப்பின் 12வது நிறைவிறுதி பேரவையில் பங்கேற்றவர்களிடம் உரையாற்றிய போது கர்தினால் கிரெச் அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளார். ஒன்றிணைந்த மனமாற்றத்திற்கான அழைப்பு மற்றும் ஆசியாவில் பாலங்களாகவும் பாலங்களை உருவாக்குபவர்களாகவும் இருப்பதற்கான பணி என்ற கருப்பொருளில் பேசிய அவர், ஒன்றிணைந்த திரு அவையின் பயணத்தை வாழ்வில் செயல்படுத்துவதற்கான அடிப்படை இடமாக உள்ளூர் திரு அவையே திகழ்கிறது என்று வலியுறுத்தியுள்ளார். இது வெறுமனே ஒரு நிர்வாக பிரிவு மட்டுமல்ல, நற்செய்தி அறிவிக்கப்படும், அருள் சாதனங்கள் கொண்டாடப்படும் மற்றும் கிறிஸ்துவுடனான ஒன்றிப்பில் நம்பிக்கையாளர்கள் கூடிவரும் உலகளாவிய திரு அவையின் உண்மையான வெளிப்பாடாகும் என்று தெரிவித்துள்ளார்.
1: ஆசியாவின் பரந்த கலாச்சார, அரசியல் மற்றும் பொருளாதார பன்முகத்தன்மைக்கு மத்தியிலும் கத்தோலிக்கர்கள் ஒரே நம்பிக்கை, கிறிஸ்துவின் ஒரே உடல் என்பதில் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்று டோக்கியோ பேராயரும் ஆசிய ஆயர் பேரவைகளின் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளருமான கர்தினால் டார்சிசியஸ் இசாவோ கிகுச்சி அவர்கள் கூறியுள்ளார். ஜகார்த்தாவில் இடம்பெற்ற 12வது ஆசிய ஆயர் பேரவைகளின் கூட்டமைப்பின் நிறைவிறுதி பேரவையில் இவ்வாறு கூறிய கர்தினால் கிகுச்சி அவர்கள், இந்த பேரவை திரு அவையின் புரிதலை வலுப்படுத்தியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இந்த பேரவையில் இடம்பெற்ற அமர்வுகளில் ஆசியா முழுவதிலும் உள்ள ஆயர்கள் ஜெபம், உரையாடல் மற்றும் விவாதங்கள் மூலம் தங்களின் உள்ளூர் திரு அவைகளின் உண்மை நிலைகளை பகிர்ந்து கொண்டதாக குறிப்பிட்ட கர்தினால் கிகுச்சி அவர்கள், பிலிப்பைன்ஸ் நாட்டை தவிர்த்து ஏறக்குறைய அனைத்து ஆசிய நாடுகளிலும் கத்தோலிக்கர்கள் சிறுபான்மையினராக இருப்பதே ஒரு பொதுவான சவாலாக இருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். வெவ்வேறு கலாச்சாரங்கள், மதங்களை பின்பற்றுபவர்கள், ஏழைகள் ஆகியோருடன் உரையாடல் மேற்கொள்வது மற்றும் சுற்றுச்சூழல் நெருக்கடியை நிவர்த்தி செய்வது ஆகியவையே திரு அவையின் முக்கிய பணி என்றும் அவர் எடுத்துரைத்துள்ளார். தனது சொந்த நாடான ஜப்பானை பற்றி பேசுகையில், அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் 500,000 குறைவான கத்தோலிக்கர்களையே பதிவு செய்திருந்தாலும் புலம்பெயர்ந்த கத்தோலிக்கர்கள் ஜப்பானில் கத்தோலிக்கர்களின் மக்கள் தொகையை கணிசமாக அதிகரித்துள்ளனர் என்று கர்தினால் கிகுச்சி அவர்கள் விளக்கியுள்ளார்.
2: இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் ஆசிய ஆயர் பேரவைகளின் கூட்டமைப்பின் 12வது நிறைவிறுதி பேரவையில் ஆசியாவின் சமூக, அரசியல் மற்றும் பண்பாட்டு சவால்களுக்கு மத்தியில் ஒன்றிணைந்த மற்றும் மறைப்பணியை புதுப்பிக்கும் திரு அவையாக, மக்களுக்கிடையே பாலங்களை அமைக்கும் திரு அவையாக விளங்க வேண்டும் என்று பேரவை பிரதிநிதிகள் வலியுறுத்தினர். குழு விவாதங்களின் முடிவுகளை முன்வைத்த கர்தினால்கள், ஆயர்கள், அருள்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் வெவ்வேறு நாடுகளையும் சூழல்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தினாலும் திரு அவையின் எதிர்காலம் குறித்த ஒரே பார்வையை வெளிப்படுத்தினர். போர், அரசியல் பிளவுகள், தீவிர தேசியவாதம், மத தீவிரவாதம், கட்டாய இடம்பெயர்வு, சுற்றுச்சூழல் பாதிப்பு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு, செயற்கை நுண்ணறிவு, தவறான தகவல் பரவல் மற்றும் வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடும் இளைஞர்களின் நிலை போன்ற சவால்களுக்கு திரு அவை துணிச்சலுடன் பதிலளிக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்தனர். இந்த சவால்களை அச்சமாக அல்லாமல் திரு அவையின் மறைப்பணியை புதுப்பிப்பதற்கான வாய்ப்புகளாக பிரதிநிதிகளினர். இடம்பெயர்வு மனிதாபிமான சவாலாக மட்டுமல்ல, நற்செய்தி அறிவிப்பதற்கான புதிய வாய்ப்பாகவும், செயற்கை நுண்ணறிவும் சமூக ஊடகங்களும் இன்றைய உலகில் நற்செய்தியை அறிவிக்கும் புதிய களங்களாகவும் சுட்டிக்காட்டப்பட்டன. கத்தோலிக்க பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள், நலவாழ்வு நிறுவனங்கள் மற்றும் சமூக நலப்பணிகள், குறிப்பாக கத்தோலிக்கர்கள் சிறுபான்மையாக வாழும் நாடுகளில் உரையாடல், ஒற்றுமை மற்றும் சேவையின் நம்பகமான சாட்சிகளாக திகழ்கின்றன என்று பேரவை வலியுறுத்தியது.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது.
0: உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசு கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர் அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
3: ஜூலை 25, திருத்தூதர் புனித யாகப்பர். கலிலேயா நாட்டில் பெத்சாயிதாவில் வாழ்ந்த செபெதேயு சலோமி பெற்றோருக்கு பிறந்தார் யாகப்பர். பெரிய யாக்கோபு என்றழைக்கப்பட்ட இவர் அல்பேயுவின் மகனான யாக்கோபுவிற்கு முன்னதாக ஆண்டவர் இயேசுவினால் இறைப்பணிக்காக அழைக்கப்பட்டார். ஆண்டவர் இயேசுவோடு உடன் இருந்து அவரது போதனைகளையும் புதுமைகளையும் காணும் பாக்கியம் பெற்ற இவர் இறந்து போயிருந்த யாயிரின் மகளை ஆண்டவர் உயிரோடு எழுப்பிய போது ஆண்டவரோடு உடன் இருந்தார். ஆண்டவர் எருசலேம் சென்றபோது சமாரியர்கள் தங்கள் பகுதிக்குள் நுழைய அனுமதி மறுக்க யாகப்பர் அவர்களை கடுமையாக சாடி ஆண்டவரோடு பயணித்தார். ஆண்டவர் உயிர்ப்பிற்கு பின்பு ஸ்பெயின் நாட்டில் உள்ள இபேரியன் பகுதியில் நற்செய்தியினை அறிவித்த யாகப்பர் அஸ்டூரியஸ், காஸ்டிலா, அரோகன் போன்ற பகுதிகளில் ஆண்டவரை அறிவித்து மக்களுக்கு இறைப்பணிகளை செய்தார். மரியன்னையிடம் பக்தியோடு இருந்த யாகப்பர் ஸ்பெயின் நாட்டில் சரகோசா பகுதியில் ஆலயம் கட்டி எழுப்பி புனித மரியன்னைக்கு அர்ப்பணித்தார். கிபி 42 ஏரோது அக்ரிப்பாவினால் வெற்றி கொள்ளப்பட்டு திருத்தூதர்களில் முதல் மறைசாட்சியான யாகப்பர் தன் சீடர்களினால் ஸ்பெயின் நாட்டில் உள்ள கம்போஸ்தெல்லாவில் அடக்கம் செய்யப்பட்டார். ஆண்டவரோடு உடன் இருந்து அவரது பணிகளில் பங்கு கொண்ட யாகப்பரை திரு அவை புனிதராக உயர்த்தி கால்நடை மருத்துவர்களுக்கும் வாத நோயாளிகளுக்கும் பாதுகாவலராக அறிவித்தது. திருத்தூதரான புனித யாகப்பரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வாத நோயாளிகளை ஆண்டவரிடம் ஒப்படைத்து உருக்கமோடு ஜெபிப்போம்.
2: அன்னை ஓர் அதிசயம்.

0: அல்முதேனா அன்னை.
1: அல்முதேனா அன்னை என்பது கத்தோலிக்க கிறிஸ்தவ சமயத்தில் இயேசு கிறிஸ்துவின் தாயாரான அன்னை மரியாளின் மிகவும் புகழ்பெற்ற பழமையான ஒரு திருவுருவமாகும். இந்த திருவுருவம் ஸ்பெயின் நாட்டின் தலைநகரான மாட்ரிட் நகரின் முதன்மை பாதுகாவலராகவும் மக்களின் ஆன்மீக வழிகாட்டியாகவும் பல நூற்றாண்டுகளாக போற்றி மதிக்கப்படுகிறது. மாட்ரிட் நகரின் புகழ்பெற்ற வரலாற்று பின்னணியோடும் மக்களின் ஆழமான இறை விசுவாசத்தோடும் பிணைக்கப்பட்டுள்ள அல்முதேனா அன்னையின் வரலாறு விசுவாசம் மற்றும் பாதுகாப்பின் உன்னத அடையாளமாக விளங்கும்.

வரிசையாக கொண்டாடப்படுகிறது. அல்முதீனா என்ற தனித்துவமான வார்த்தையின் வரலாற்று பின்னணியை நாம் உற்று நோக்கினால், இப்பெயர் அரபு மொழியின் அல்முதேனா என்ற சொல்லிலிருந்து உருவானதாகும். அரபு மொழியில் இந்த சொல்லிற்கு கோட்டை அல்லது அரண் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. மாட்ரிட் நகரின் மையப்பகுதியில் உள்ள பழைய கோட்டை சுவரோடு இந்த திருவுருவம் மிக நீண்ட காலமாக தொடர்பு கொண்டிருந்த காரணத்தினாலேயே காலப்போக்கில் அன்னை மரியாளுக்கு அல்முதேனா அன்னை என்ற திருப்பெயர் நிலைத்து நின்று மக்களின் இதயங்களில் பதிந்தது. கலை வரலாற்றாளர்கள் மற்றும் ஆய்வாளர்களின் கூற்றுப்படி, தற்போது பேராலயத்தில் நாம் காணும் அல்முதேனா அன்னையின் திருவுருவம் கிபி 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக கருதப்படுகிறது. அக்காலத்தில் நெதர்லாந்து வம்சாவளியைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற சிற்பியான டியேகோ கோபின் டி ஹலாண்டா என்பவரால் இந்த திருவுருவம் மிக நுணுக்கமாக செதுக்கப்பட்டது. ஆயினும் இந்த தற்போதைய சிலைக்கு முன்னதாகவே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அங்கு வேறொரு பழமையான அன்னை மரியாள் திருவுருவம் வழிபாட்டில் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அல்முதேனா அன்னையின் தோற்றம் மற்றும் மாட்ரிட் நகருக்கு அது வந்த விதம் குறித்து பல அதிசய கதைகளும் பாரம்பரிய மரபு நம்பிக்கைகளும் ஸ்பெயின் நாட்டு மக்களிடையே தலைமுறை தலைமுறையாக பரவலாக பேசப்பட்டு வருகின்றன. அவற்றில் மிகவும் முக்கியமானது இயேசு கிறிஸ்துவின் சீடரும் திருத்தூதருமான புனித பெரிய யாக்கோபுடன் தொடர்புடைய கதையாகும். இக்கதைகள் அனைத்தும் அன்னையின் மீது மக்கள் கொண்டுள்ள எல்லையற்ற பற்றுதலையும் விசுவாசத்தையும் பிரதிபலிப்பதாக உள்ளன. கிறிஸ்துவ மத பாரம்பரியத்தின்படி கிபி 38ஆம் ஆண்டு புனித யாக்கோபு இயேசுவின் நற்செய்தியை அறிவிப்பதற்காக புனித நிலத்திலிருந்து கடல் வழியாக ஸ்பெயினுக்கு வந்தபோது இந்த திருவுருவத்தை கையோடு கொண்டு வந்ததாக ஒரு மரபு கதை கூறுகிறது. ஸ்பெயின் மண்ணில் கிறிஸ்தவ விசுவாசம் பரவத் தொடங்கிய அந்த பழங்காலத்திலிருந்தே இந்த திருவுருவம் அங்குள்ள உள்ளூர் மக்களால் மிகவும் புனிதமானதாகவும் தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் அரணாகவும் பக்தி சிரத்தையுடன் மதிக்கப்பட்டு வந்தது. அல்முதேனா அன்னையை பற்றிய மற்றொரு சுவாரஸ்யமான வரலாற்று புராண கதையின்படி, கிபி 712ஆம் ஆண்டு ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த முஸ்லிம் படைகள் மாட்ரிட் நகரை கைப்பற்ற நெருங்கிய வேளையில் அங்கிருந்த கிறிஸ்தவர்கள் பெரும் அச்சமடைந்தனர். தங்கள் உயிருக்கு நிகராக மதித்த அன்னை மரியாளின் திருவுருவத்திற்கு எவ்வித சேதமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் அந்த திருவுருவத்தை மிகவும் பாதுகாப்பான முறையில் நகர பெருமதிலின் ஒரு பகுதிக்குள் இரகசியமாக மறைத்து வைத்தனர். முஸ்லிம் படைகளின் படையெடுப்பிற்கு பிறகு பல நூற்றாண்டுகள் கழித்து 11ஆம் நூற்றாண்டில் காஸ்டில் நாட்டின் மன்னரான 6ஆம் அல்ஃபோன்சோ மாட்ரிட் நகரை மீண்டும் கிறிஸ்தவர்களின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார். நகரை மீட்டெடுத்த பிறகு மறைக்கப்பட்ட அன்னையின் சிலையை தேடும் பணி தீவிரமடைந்தது. மன்னரும் மக்களும் பல நாட்கள் தொடர்ந்து உருகி ஜெபித்த பிறகு கோட்டை மதிலின் ஒரு பகுதி அதிசயமாக தானே இடிந்து விழுந்து அதன் உள்ளே பல நூற்றாண்டுகளாக எரியும் மெழுகுவர்த்திகளுடன் மறைந்திருந்த அன்னை மரியாளின் திருவுருவம் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்னொரு சுவாரஸ்யமான இராணுவ மரபு கதையின்படி, கிறிஸ்துவ படையினர் மாட்ரிட் நகரை மீட்டெடுப்பதற்காக நகரை அணுகிய போது அன்னை மரியா அவர்களுக்கு காட்சியளித்து நகருக்குள் எளிதாக நுழைவதற்கான இரகசிய வழியை காட்டினாராம். அதே நேரத்தில் கோட்டை மதிலின் ஒரு பகுதி பலத்த சத்தத்துடன் இடிந்து விழுந்து படைகள் உள்ளே செல்வதற்கு ஒரு புதிய பாதை தானாகவே உருவானது என்றும் நம்பப்படுகிறது. இந்த அதிசய போரின் வெற்றியின் காரணமாகவே அன்னைக்கு கோட்டையின் பெயரால் அல்முதேனா அன்னை என்று பெயரிடப்பட்டது. இன்றைய நவீன காலகட்டத்திலும் அல்முதேனா அன்னை மாட்ரிட் நகர மக்களின் அன்றாட வாழ்விலும் அவர்களின் அசையாத இறை விசுவாசத்திலும் மிக முக்கிய அடையாளமாக விளங்கி வருகிறார். ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழாக்கள், சிறப்பு வழிபாடுகள் மற்றும் பிரம்மாண்ட ஊர்வலத்தின் போது அன்னையின் அசல் சிலையை பாதுகாக்க அதன் பல்வேறு அழகிய பிரதிகள் பொதுமக்களின் பார்வைக்காக பயன்படுத்தப்படுகின்றன. மாட்ரிட் நகர மக்களின் எந்த ஒரு சுப காரியங்களுக்கும் அன்னையின் ஆசி இன்றியமையாத ஒன்றாக கருதப்படுகிறது. விளையாட்டு உலகிலும் அல்முதேனா அன்னையின் மகிமை பரவியுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு கால்பந்து போட்டியில் உலக புகழ்பெற்ற ரியல் மாட்ரிட் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிக்கு பிறகு ரியல் மாட்ரிட் அணியின் வீரர்கள்
மற்றும் நிர்வாகிகள் தங்களின்

புகழ்பெற்ற தங்க கோப்பையை அல்முதேனா பேராலயத்திற்கு எடுத்து வந்து அன்னையின் பாதத்தில் சமர்ப்பித்து நன்றி செலுத்திய நிகழ்வு ஒட்டுமொத்த உலக கால்பந்து ரசிகர்களின் கவனத்தையும் ஈர்த்தது. அல்முதேனா அன்னையின் மாண்புமிகு வரலாறு என்பது வெறும் கடந்த கால நிகழ்வுகளின் தொகுப்பு மட்டுமல்ல, அது மக்களின் அசைக்க முடியாத இறை விசுவாசம், தெய்வீக பாதுகாப்பு மற்றும் அன்னை மரியாளின் எல்லையற்ற தாய்மையின் அடையாளமாகவும் இன்றளவும் ஸ்பெயின் மக்களின் இதயங்களில் ஆழமாக நிலைத்து நிற்கிறது. எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் சவால்களை எதிர்கொள்ளும் நம்பிக்கையை அன்னை மரியாளின் இந்த திருவுருவம் மக்களுக்கு அளித்து வருகிறது. நம் வாழ்விலும் விசுவாசத்தையும் பிறர் மீதான அன்பையும் பாதுகாப்பதே அல்முதேனா அன்னைக்கு நாம் செலுத்தும் உண்மையான மரியாதையாகும்.

0: செய்திகள்.
1: ஆசியாவில் உள்ள கத்தோலிக்க திருவை கிறிஸ்துவுடனான தனது ஒன்றிப்பை ஆழப்படுத்தவும், ஆசிய கண்டம் முழுவதும் அன்பிறக்கம், உரையாடல் மற்றும் தோழமையின் பாலங்களை அமைப்பதன் மூலம் கடவுளின் உடனிருப்பின் வலுவான அடையாளமாக மாறவும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். ஜூலை 20 முதல் 26 வரை இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவில் இடம்பெறும் ஆசிய ஆயர் பேரவைகளின் கூட்டமைப்பின் 12வது நிறைவிறுதி பேரவையில் பங்கேற்றவர்களுக்கு அனுப்பிய காணொலி செய்தியில் இவ்வாறு கூறியுள்ள திருத்தந்தை அவர்கள், ஆசிய திரு அவையின் எதிர்காலம் குறித்து சிந்திக்கும் ஆயர்களுக்கு தனது ஜெபங்களையும் ஆன்மீக நெருக்கத்தையும் உறுதியளித்துள்ளார். இந்த பேரவையின் இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்ற கருப்பொருளை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, இயேசு கிறிஸ்துவே கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையிலான தனித்துவமான தொடர்பாளரும் கடவுளோடும் ஒருவரோடொருவர் கொள்ளும் ஒன்றிப்பின் அடித்தளமும் ஆவார் என்று வலியுறுத்தினார். தனது மகத்தான மானுடம் என்ற திருத்தூது மடலையும் சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, கிறிஸ்தவ ஒருமைப்பாடு கிறிஸ்துவின் மறைபொருளில் வேரூன்றி உள்ளது என்றும், அருள் சாதனங்கள் குறிப்பாக நற்கருணை மூலம் அது ஊட்டமளிக்கப்படுகிறது என்றும் எடுத்துக்காட்டினார்.
2: ஒன்றிணைந்த பயணம் என்பது வெறுமனே விவாதிக்கப்படுவதாக மட்டுமில்லாமல் உள்ளூர் திரு அவைகளின் அன்றாட வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டப்பட வேண்டும் என்று ஆயர்கள் மாமன்றத்தின் பொதுச் செயலரான கர்தினால் மரியோ கிரெச் அவர்கள் கூறியுள்ளார். ஜகார்த்தாவில் இடம்பெற்ற ஆசிய ஆயர் பேரவைகளின் கூட்டமைப்பின் 12வது நிறைவிறுதி பேரவையில் பங்கேற்றவர்களிடம் உரையாற்றிய போது கர்தினால் கிரெச் அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளார். ஒன்றிணைந்த மனமாற்றத்திற்கான அழைப்பு மற்றும் ஆசியாவில் பாலங்களாகவும் பாலங்களை உருவாக்குபவர்களாகவும் இருப்பதற்கான பணி என்ற கருப்பொருளில் பேசிய அவர், ஒன்றிணைந்த திரு அவையின் பயணத்தை வாழ்வில் செயல்படுத்துவதற்கான அடிப்படை இடமாக உள்ளூர் திரு அவையே திகழ்கிறது என்று வலியுறுத்தியுள்ளார். இது வெறுமனே ஒரு நிர்வாக பிரிவு மட்டுமல்ல, நற்செய்தி அறிவிக்கப்படும், அருள் சாதனங்கள் கொண்டாடப்படும் மற்றும் கிறிஸ்துவுடனான ஒன்றிப்பில் நம்பிக்கையாளர்கள் கூடிவரும் உலகளாவிய திரு அவையின் உண்மையான வெளிப்பாடாகும் என்று தெரிவித்துள்ளார்.
1: ஆசியாவின் பரந்த கலாச்சார, அரசியல் மற்றும் பொருளாதார பன்முகத்தன்மைக்கு மத்தியிலும் கத்தோலிக்கர்கள் ஒரே நம்பிக்கை, கிறிஸ்துவின் ஒரே உடல் என்பதில் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்று டோக்கியோ பேராயரும் ஆசிய ஆயர் பேரவைகளின் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளருமான கர்தினால் டார்சிசியஸ் இசாவோ கிகுச்சி அவர்கள் கூறியுள்ளார். ஜகார்த்தாவில் இடம்பெற்ற 12வது ஆசிய ஆயர் பேரவைகளின் கூட்டமைப்பின் நிறைவிறுதி பேரவையில் இவ்வாறு கூறிய கர்தினால் கிகுச்சி அவர்கள், இந்த பேரவை திரு அவையின் புரிதலை வலுப்படுத்தியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இந்த பேரவையில் இடம்பெற்ற அமர்வுகளில் ஆசியா முழுவதிலும் உள்ள ஆயர்கள் ஜெபம், உரையாடல் மற்றும் விவாதங்கள் மூலம் தங்களின் உள்ளூர் திரு அவைகளின் உண்மை நிலைகளை பகிர்ந்து கொண்டதாக குறிப்பிட்ட கர்தினால் கிகுச்சி அவர்கள், பிலிப்பைன்ஸ் நாட்டை தவிர்த்து ஏறக்குறைய அனைத்து ஆசிய நாடுகளிலும் கத்தோலிக்கர்கள் சிறுபான்மையினராக இருப்பதே ஒரு பொதுவான சவாலாக இருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். வெவ்வேறு கலாச்சாரங்கள், மதங்களை பின்பற்றுபவர்கள், ஏழைகள் ஆகியோருடன் உரையாடல் மேற்கொள்வது மற்றும் சுற்றுச்சூழல் நெருக்கடியை நிவர்த்தி செய்வது ஆகியவையே திரு அவையின் முக்கிய பணி என்றும் அவர் எடுத்துரைத்துள்ளார். தனது சொந்த நாடான ஜப்பானை பற்றி பேசுகையில், அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் 500,000+ குறைவான கத்தோலிக்கர்களையே பதிவு செய்திருந்தாலும் புலம்பெயர்ந்த கத்தோலிக்கர்கள் ஜப்பானில் கத்தோலிக்கர்களின் மக்கள் தொகையை கணிசமாக அதிகரித்துள்ளனர் என்று கர்தினால் கிகுச்சி அவர்கள் விளக்கியுள்ளார்.
2: இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் ஆசிய ஆயர் பேரவைகளின் கூட்டமைப்பின் 12வது நிறைவிறுதி பேரவையில் ஆசியாவின் சமூக, அரசியல் மற்றும் பண்பாட்டு சவால்களுக்கு மத்தியில் ஒன்றிணைந்த மற்றும் மறைப்பணியை புதுப்பிக்கும் திரு அவையாக, மக்களுக்கிடையே பாலங்களை அமைக்கும் திரு அவையாக விளங்க வேண்டும் என்று பேரவை பிரதிநிதிகள் வலியுறுத்தினர். குழு விவாதங்களின் முடிவுகளை முன்வைத்த கர்தினால்கள், ஆயர்கள், அருள்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் வெவ்வேறு நாடுகளையும் சூழல்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தினாலும் திரு அவையின் எதிர்காலம் குறித்த ஒரே பார்வையை வெளிப்படுத்தினர். போர், அரசியல் பிளவுகள், தீவிர தேசியவாதம், மத தீவிரவாதம், கட்டாய இடம்பெயர்வு, சுற்றுச்சூழல் பாதிப்பு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு, செயற்கை நுண்ணறிவு, தவறான தகவல் பரவல் மற்றும் வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடும் இளைஞர்களின் நிலை போன்ற சவால்களுக்கு திரு அவை துணிச்சலுடன் பதிலளிக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்தனர். இந்த சவால்களை அச்சமாக அல்லாமல் திரு அவையின் மறைப்பணியை புதுப்பிப்பதற்கான வாய்ப்புகளாக பிரதிநிதிகளினர். இடம்பெயர்வு மனிதாபிமான சவாலாக மட்டுமல்ல, நற்செய்தி அறிவிப்பதற்கான புதிய வாய்ப்பாகவும், செயற்கை நுண்ணறிவும் சமூக ஊடகங்களும் இன்றைய உலகில் நற்செய்தியை அறிவிக்கும் புதிய களங்களாகவும் சுட்டிக்காட்டப்பட்டன. கத்தோலிக்க பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள், நலவாழ்வு நிறுவனங்கள் மற்றும் சமூக நலப்பணிகள், குறிப்பாக கத்தோலிக்கர்கள் சிறுபான்மையாக வாழும் நாடுகளில் உரையாடல், ஒற்றுமை மற்றும் சேவையின் நம்பகமான சாட்சிகளாக திகழ்கின்றன என்று பேரவை வலியுறுத்தியது.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது.
0: உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. குரல் வழி இறைமொழி.
2: தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி தொடர் நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள். இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தில் நாம் தொடர்கிறோம். இன்று சொல்லப்படுகிற இந்த திருக்குறள் திருமண வாழ்க்கையிலே வாழ்த்து வழங்குவதற்கு உரையாற்ற வருகிறவர்கள் பெரும்பாலும் பயன்படுத்துகிற ஒரு குறள். அதை நீங்கள் இப்பொழுது உடனடியாக அறிந்திருக்கிறீர்கள். தெரிந்தவர்கள் இணைந்து சொல்வோம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் பண்பும் பயனும். அன்பு அது பண்பு, அறன் அது பயன். அன்பும் அறனும் இருக்கும் இடத்தில் அதுதான் பண்பும் பயனுமாக அமையும். எனவே இல்வாழ்க்கையோ மாணவர் பருவ வாழ்க்கையோ துறவர வாழ்க்கையோ எதுவென்றாலும் அது பண்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும், பயன் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அப்படி பண்பும் பயனும் நிறைந்த ஓர் இல்வாழ்க்கை அமைவதற்கு அடித்தளமாக அன்பு இருக்க வேண்டும், அறன் இருக்க வேண்டும். இந்த அன்பு என்பது என்ன? கணவன் மனைவி இருவரும் இணைந்து அவர்கள் இருதலை காதலாக ஒருவர் ஒருவர் மீது அன்பு கொண்டவர்களாக அவர்கள் வெளிப்படுத்துகின்ற அந்த உறவு நிலையை நாம் அன்பு என்று சொல்கிறோம். அந்த அன்புதான் அந்த இல்வாழ்க்கையினுடைய பண்பு. அந்த அன்புத்தன்மை குறைகின்ற பொழுது அது பண்பற்ற வாழ்க்கையாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய பண்பாளர்கள் என்றாலும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கின்ற இந்த அன்புத்தன்மையில் அவர் குறைவுபட்டவராக இருந்தால் அங்கு பண்புத்தன்மை குறைந்து நிற்கிறது என்பதாக நாம் பார்க்கின்றோம். அதை போன்றே ஒரு வாழ்க்கை என்பது பண்பு நிறைந்ததாக மட்டும் இருந்தால் போதுமானது அன்று, அது பயன் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும், பயன்பாடு அங்கு இருக்க வேண்டும். வாழ்ந்த இந்த வாழ்க்கையின் விளைச்சல் என்ன? நான் அனுப்புகின்ற இந்த மழையோ பனியோ அது பயன் தராமல் திரும்பி வராது. அதை போன்று நான் சொல்கின்ற ஒவ்வொரு இறை வார்த்தையும் அது பயன் தராமல் என்னிடம் திரும்பி வராது என்று இறைவன் கூறுகிறார். ஆக இல்வாழ்க்கை என்பதே பண்பு நிறைந்த பயன் நிறைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக கடவுளால் திருவுளம் கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை அவ்வாறு அமைவதற்கு இங்கு அன்பு என்பது இருக்க வேண்டும். அதை போன்று அறன், கணவன் மனைவி இணைந்து வாழ்கையில் ஏற்படுகிற அந்த அன்பின் மிகுதியினால் ஆற்றலினால் இந்த சமூகத்திற்கு நற்பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் திருவவை போற்றுகிற இந்த இல்லறத்தார், விவிலியத்தில் சுட்டிக்காட்டப்படுகிற இல்லறத்தார் அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். அது ஆபிரகாம் சாராவாக இருக்கலாம், ஈசாக்கு ரெபேக்காவாக இருக்கலாம், அன்னை மரி தந்தை வளனராக இருக்கலாம். இவர்கள் எல்லாருமே இத்தகைய ஒரு வாழ்வியல் நிலையிலே அவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள். அந்த வகையில் தான் சீராக்கின் ஞானம் 25:1 சொல்கிறது, இனியவை மூன்று என்று சொல்லி அது இந்த மூன்றையுமே குறிப்பிடுகிறது. ஒன்று, உடன் பிறந்தவர்களிடையே காணப்படுகின்ற ஒற்றுமை, அது இனியவை இனியது. அதை போன்றே அயலாரோடு அண்டை வீட்டாரோடு கொள்கின்ற நட்பு, அதுவும் இனியது. அதோடு சேர்ந்து கணவன் மனைவி இடையே இருக்கின்ற அன்பு, இந்த மூன்றுமே மிக மிக இனியவை என்று சீராக்கின் ஞானம் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த மூன்றையுமே கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இல்வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அந்த இல்வாழ்க்கையை வாழ்கின்ற ஒவ்வொருவருமே தங்கள் வாழ்க்கை பண்பு நிறைந்ததாக பயன் நிறைந்ததாக இருக்கிறதா என்று ஒவ்வொரு நாளுமே ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். அதில் ஏதாவது பிழை இருக்கிறது என்றால் அங்கு இடம்பெற்றிருக்க வேண்டிய அன்பில் அறத்தில் அங்கு ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்பதாக இருக்கும். அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும், மீண்டும் சீரமைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் என்று இறைவாக்கினர்கள் அறைகோல் விடுப்பது போன்று இந்த திருக்குறளிலே இந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். மீண்டும் ஒரு முறை அந்த திருக்குறளை நாம் எல்லாருமே சொல்வதற்கு முயல்வோம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இறைவனுக்கு திருவுளமானால் மீண்டும் குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், நன்றி.
1: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.

ஆண்டவர் இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 17 ஞாயிற்றுக்கான மறையுறை சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவர்களே, வீட்டில் பயன்படாத பழைய பொருட்களை எல்லாம் வாங்கி கடையில் வைத்து பயன்படக்கூடியவர்களுக்கு ஏலத்திற்கு விடக்கூடிய ஒரு கடை ஒன்று இருந்தது. அந்த கடையிலே நீண்ட நாட்கள் ஒரு இசைக்கலைஞரால் மிகச்சிறப்பாக பயன்படுத்தப்பட்ட ஒரு வயலின் இசைக்கருவி, அவருடைய இறப்புக்கு பிறகு அவருடைய குடும்பத்தினரால் அந்த ஏல கடைக்கு விற்கப்பட்ட ஒரு வயலின் வந்து சேர்த்து, அந்த வயலில் அந்த கடையிலே ஒரு மூலையிலே எல்லோரும் நுழைந்தவுடன் பார்க்கக்கூடிய இடத்திலே இருந்தது. யாரும் அதை சில நாட்களாக வாங்கவில்லை. பிறகு கொஞ்சம் உள்ளே தள்ளி வைக்கப்பட்டது. அதை இன்னும் யாரும் பார்க்கவே இல்லை. பிறகு ஒரு மூலையிலே அது கிடத்தப்பட்டது. பலர் அந்த கடைக்கு ஏதாவது தேவையான பொருட்கள் கிடைக்குமா என்று அடிக்கடி வாங்க வருவது வழக்கம். பலரும் அந்த வயலினை பார்த்திருக்கிறார்கள், ஆனால் ஒரு நாள் கூட வாங்கவில்லை. சிலர் தினந்தோறும் வருபவர்களாகவும் கூட இருந்தார்கள். ஒரு நாள் அந்த வழியாக அந்த கடைக்கு வந்த ஒரு வயலின் இசை கலைஞர் அந்த வயலினை பார்த்து விட்டு அதை எடுத்து தூசியை துடைத்து அந்த நரம்புகளை சிறிது செய்து சரி செய்து வெளியே பொறுமையாக உட்கார்ந்து அருமையான ஒரு பாட்டிற்கான இசையை அந்த வயலினிலே நீட்டி காண்பித்தார். அதை பார்த்த மக்கள் அனைவரும், ஆகா, இவ்வளவு அருமையான இசை வெளிப்படுத்தக்கூடிய இசையை கொடுக்கக்கூடிய வயலின் தான் இத்தனை நாட்கள் இந்த இடத்துல இருந்ததா என்று உடனே அதை வாங்க முயற்சித்தார்கள். அதனுடைய ஏலம் விடக்கூடிய விலை அதிகரித்து கொண்டே இருந்தது. அதிகபட்ச விலைக்கு ஒருவர் அதை வாங்கி சென்றார். அன்புக்குரியவர்களே, இது ஒரு கதை. இந்த கதை நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் இருக்கக்கூடிய ஒரு இயல்பை படம் பிடித்து காட்டக்கூடிய ஒன்றாக அமைகிறது. இன்றைய இறைவாக்கு வழிபாடு வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கும் அழைப்பை இன்னும் ஆழமாக நாம் உணர்ந்து கொள்ள இந்த கதை உதவும் என்று நம்புகிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு 3 உவமைகளை சொல்கிறார். புதையல் உவமை, முத்து உவமை, வலை உவமை. இந்த புதையல் உவமையும் முத்து உவமையும் ஏறக்குறைய ஒரே சிந்தனையை நமக்கு வழங்குகின்றன. இந்த புதையல் உவமையிலே நாம் பார்க்கிறோம், நிலத்தில் மறைந்திருந்த ஒரு புதையலை ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார். அதை மூடி வைத்து விட்டு தனக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கி கொள்கிறார் என்று பார்க்கிறோம். ஆக அந்த புதையல் அங்குதான் இருந்தது. எப்படி அந்த கடையில் அந்த வயலின் அங்குதான் இருந்ததோ, பலரும் வரப்போக பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள், ஆனால் அதை கண்டுகொள்ளவில்லை. அது புதையலாக விலை உயர்ந்ததாக யாருக்கும் தென்படவில்லை. அதே போல அந்த நிலத்தில் பலர் வந்து போயிருப்பார்கள், பலர் கடந்திருப்பார்கள். கடல் பலருக்கு அது ஒரு சாதாரண பொருளாகத்தான் தென்பட்டிருக்கும். ஆனால் ஒருவர் அதை புதையலாக கண்டுகொள்கிறார். எனவே ஓடிப்போய் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த புதையலை, புதையல் இருக்கக்கூடிய நிலத்தை வாங்கிக் கொள்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுத்திருக்கும் புதையலை நாம் கண்டும் காணாமல் இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவை நாள்தோறும் திருப்பிணி என்கிற மாபெரும் அருள் சாதனத்திலே பார்க்க நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. இறை வார்த்தை என்கிற உவிழிய வாசிப்பிலே சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் காட்டும் அன்பிலே அவரை கண்டுகொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஏழை எளியவர்களில் அவரை காண அவருக்கே உதவ வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து இயேசு என்கிற புதையலை, மாபெரும் செல்வத்தை நாம் நாள்தோறும் கண்டும் காணாமல் கடந்து கொண்டிருக்கிறோமா என்று இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். 2வது அன்புக்குரியவர்களே, அவர்கள் உடனே முடிவு செய்தார்கள். எதையும் தள்ளி போடவில்லை, உடனே முடிவு செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது உடனே போய் தமக்குள்ள எல்லாவற்றையும் விற்று நிலத்தை வாங்கி கொண்டார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். முத்து ஓமையிலே வணிகர் நல்ல முத்தை தேடி செல்கிறார். விலையுயர்ந்த முத்தை கண்டவுடன் தமக்குரிய எல்லாவற்றையும் விற்றுவிட்டு உடனே அதை வாங்கி கொள்கிறார் என்று பார்க்கிறோம். ஆக வாழ்க்கையில் உண்மையான ஒரு பயனுள்ள மிக உயர்ந்த உன்னதமான செல்வத்தை, புதையலை கண்டுகொண்ட யாரும் தள்ளி போடவே மாட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நாம பல நேரங்களில் ஒருவரை மன்னிக்க வேண்டும் என்கிற புதையலை கண்டுகொள்கிறோம்.
அதை நம்ம வாழ்க்கைக்கு உகந்தது, விண்ணரசுக்கு உகந்தது என்று கண்டு கொடுக்கிறோம். சில நேரங்களில் நாம் பாவ செய்யுதன செய்யணும், என்னுடைய பாவ வாழ்க்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது, பாவத்தின் பிடியில் சிக்கியிருக்கிறேன் என்பதை கண்டுகொள்கிறோம். அது ஒரு புதையல், ஒரு மாற்றத்திற்கான வழி கண்டுகொள்கிறோம். தினமும் ஜெபிக்கணும் அல்லது இந்த கருத்துக்காக கொஞ்ச நேரமாக இன்னைக்கு ஜெபிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருவது உண்மையிலே ஒரு மாற்றத்திற்கான புதையல், ஒரு அழைப்பு. திருப்பலிக்கு தவறாமல் போகணும் அப்படிங்கிற எண்ணம் வருவது, ஒரு தெளிவு வருவது உண்மையிலே ஒரு புதையல், ஒரு செல்வம், ஒரு அழைப்பு. ஒரு பாவ பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் என்று தீர்மானிப்பது கூட ஒரு புதையல், ஒரு அழைப்பு. ஆனால் இதெல்லாம் உடனே செய்கிறோமா? எப்படி அந்த புதையலை கண்ட அவர் தமக்குரிய எல்லாத்தையும் வித்துட்டு அதை உடனே வாங்கி கொண்டாரோ, தவற விடாமல் உடனே செய்தாரோ. விலை உயர்ந்த முத்தை கண்டவர் மற்ற எல்லாத்தையும் வித்துட்டு அதை வாங்கி கொண்டாரோ, அதே போல உடனே நாம் மன்னிக்க தயாராகிறோமா? உடனே பாவம் செய்ய பாவ சங்கீதத்திற்கு போகிறோம், உடனே ஜெபிக்க நாம் முயற்சி எடுக்கிறோம், உடனே அன்றே திருப்பலிக்கு செல்ல முயற்சிக்கிறோமா, அல்லது ஒரு பாவ பழக்கத்தை விட்டுவிட முயற்சிக்கின்றோமா, செய்கின்றோமா, உடனே செயல்படுகிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதை செய்வதே இல்லை. நாளைக்கு பார்த்துருக்கலாம் அல்லது மெதுவாக செய்து கொள்ளலாம் என்று தள்ளி போட செய்கிறோம். அப்படின்னா நம் கண்களிலே நாம் கண்டது, நமக்கு வந்த தெளிவு என்பது நமக்கு புதையலாக தென்படவில்லை என்பதுதான் பொருள். மூன்றாவது அன்புக்குரியவர்களே, நாம் எதையெல்லாம் வேண்டாம் என்று விட்டுவிட்டு ஒரு புதையலை நாடி செல்கிறோமோ, மிக உயர்ந்த ஒரு காரியத்தை நாடி செல்கிறோமோ, அப்போது நாம் விட்டதை மகிழ்ச்சியோடு விடுகிறோமா என்ற சிந்தனையை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறது. நாம் பார்க்கிறோம், அந்த புதையலை கண்டவர் எல்லாவற்றையும் விற்றுவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்கு உள்ள எல்லாத்தையும் விற்றுவிட்டு அந்த நிலத்தை வாங்கி கொள்கிறார். அதே போல அந்த முத்தை கண்டவரும் மகிழ்ச்சியோடு போய் எல்லாத்தையும் வித்துட்டு அதை வாங்கி கொள்கிறார். அப்படின்னா நம்ம ஒரு மாற்றத்திற்குள் வந்து விட்டோம் அப்படின்னு வைங்க. அது உண்மையிலேயே நமக்கு சுமையாக இருக்கிறதா இல்லை சுகமாக இருக்கிறதா யோசிச்சு பார்க்கணும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்காக இரவு முழுவதும் விழித்திருப்பது அவளுக்கு ஒரு சுகம்தான், ஒரு மகிழ்ச்சி தான், அந்த தியாகத்திலே ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். ஒரு குருவானவருக்கு உண்மையிலே தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்காக அர்ப்பணிப்பது என்பது இழப்பு அல்ல, உண்மையான மகிழ்ச்சியாகத்தான் அது இருக்க வேண்டும். ஒரு பாவத்தை விட்டு விலகுவது அல்லது ஒருவரை மன்னிப்பது என்பது அந்த மன்னிக்காமல் வஞ்சக நெஞ்சோத்தோடு வெறுப்போடு இருப்பதை விட, பாவத்தோடு இருப்பதை விட மிக உயர்ந்த நிலைக்கு கடந்து செல்வது, அது ஒன்றும் இழப்பு அல்ல. எனவே அன்புக்குரியவர்களே, அது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தர வேண்டும். அப்ப நான் மாறிவிட்டேன் என்று சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஐயோ ஐயோ இதை விட்டுட்டோமே என்ற கவலையில் இருக்கிறோமோ, உண்மையான மகிழ்ச்சியில் கிறிஸ்து இயேசுவை நம்முடைய வாழ்க்கை மாற்றத்திலே ஒரு புதையலாக, மிக உயர்ந்த உன்னதமான செல்வமாக கண்டுகொண்ட மகிழ்ச்சியில் நாம் இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பார்க்கிறோம், இன்று வாசிக்க கேட்கவிருக்கிற முதல் வாசகத்திலே ஒன்று அரசர்கள் புத்தகத்திலே சாலமோனிடம் அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்கப்படுகிறது. அவருடைய தேர்வு நமக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் வியப்பளிப்பதாகவும் இருக்கிறது. சாலமோன் கடவுளுடைய பார்வையிலேயே ஆண்டவருக்கு உகந்ததை கேட்கிறார். அதாவது ஆண்டவரே சொல்லும்படி அவர் நீண்ட ஆயுளையோ செல்வத்தையோ எதிரிகளுடைய உயிரையோ எதையுமே கேட்கவில்லை. அவர் கேட்பது நன்மை தீமையை பகுத்தறிய தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை போதும், உள்ளத்தை தாருங்கள், மக்களுக்கு நான் நீதி வழங்க தகுதியோடு இருக்க இது உனக்கு உதவும் என்று ஆண்டவரிடம் கேட்கிறார். ஆண்டவரும் அவருடைய கேட்டலை, அவருடைய வேண்டுதலை அங்கீகரிக்கிறார். இந்த உலக போக்கிலான செல்வம் காரியங்கள் எல்லாவற்றையும் கடந்து அவர் ஞானம் என்கிற ஒரு செல்வத்தை விரும்புகிறார் என்பதை கடவுள் அவருடைய பார்வையிலே உகந்ததாய் கண்டார் என்று பார்க்கிறோம். ஒன்று அரசர்கள் புத்தகம் 3:10 சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் உகந்ததை நாடுகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்கவும் இந்த இறைவாக்கு வழிபாடு அழைக்கிறது. நற்செய்தியிலே அன்புக்குரியவர்களை கடைசியிலே நாம் பார்க்கிறோம், கடைசி ஓமை வளை ஓமை இயேசு சொல்கிறார். அந்த ஓமையிலே மீன்கள் கடலிலிருந்து அரித்து வரப்படுகின்றன. அந்த வலை எல்லா வகை மீன்களையும் கொண்டு வருகிறது. அதிலே நல்ல மீன்கள் மட்டும் பிரித்தெடுக்கப்படுகின்றன, மற்ற மீன்கள் தூக்கி எறியப்படுகின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
நாம் கிறிஸ்து என்கிற மாபெரும் செல்வத்தை ஒரு புதையலை கண்டுகொள்ள திருச்சபை நமக்கு அன்றாடம் அழைப்பு கொடுக்கிறது, இந்த வாய்ப்புகளை வாரி வழங்குகிறது. இந்த திருச்சபையில இருக்கக்கூடிய உறுப்பினர்களாகிய நாம் அனைவருமே பலர் நல்லவர்களாக இருக்கிறோம், பலர் கெட்டவர்களாக இருக்கிறோம். அவரவர்களுக்குத்தான் யார் என்பது தெரியும். கடவுள் பொறுமை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தீர்ப்பிட காலம் தாழ்த்தவர் தான். ஆனால் அவர் நீதியும் உள்ளவர். எனவே அவர் ஒரு நாள் வரும் அந்த தீர்ப்பு நாளிலே உண்மையான நல்ல புதையல்களை தேர்ந்து கொண்டவர்களை, உயர்ந்த செல்வங்களில் தேர்ந்து கொண்டவர்களை அவர் ஏற்றுக்கொள்வார். நல்ல மீன்களைப் போல சேகரித்துக் கொள்வார், பயன்பாட்டுக்கு எடுத்துக் கொள்வார். மற்றவர்கள் எல்லாம் தூக்கி எரிந்து விடுவார் என்று அந்த வலை ஓமை நமக்கு தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். இந்த வலை ஓமையிலே 41:49 இப்படி சொல்கிறது, உலகம் முடிகளும் முடிவிலும் இவ்வாறே நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளர்களிடையே இருந்து தீயோரை பிரிப்பர். 50 பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று முடிகிறது. எனவே நம்முடைய சரியான தெரிவு, கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் தெரிவு செய்வது நம்மை நேர்மையாளர் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும், மிக குறிப்பாக நிலைவாழ்வுக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்ற தெளிவை இன்றைய இறைவாக்கு வழிபாடு நமக்கு வழங்குகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த அழைப்பை வாழ்வாக்குவோம். இறைவன் நமக்கு நிலைவாழ்வை பரிசாக தரட்டும்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. குரல் வழி இறைமொழி.
2: தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி தொடர் நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள். இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தில் நாம் தொடர்கிறோம். இன்று சொல்லப்படுகிற இந்த திருக்குறள் திருமண வாழ்க்கையிலே வாழ்த்து வழங்குவதற்கு உரையாற்ற வருகிறவர்கள் பெரும்பாலும் பயன்படுத்துகிற ஒரு குறள். அதை நீங்கள் இப்பொழுது உடனடியாக அறிந்திருக்கிறீர்கள். தெரிந்தவர்கள் இணைந்து சொல்வோம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் பண்பும் பயனும். அன்பு அது பண்பு, அறன் அது பயன். அன்பும் அறனும் இருக்கும் இடத்தில் அதுதான் பண்பும் பயனுமாக அமையும். எனவே இல்வாழ்க்கையோ மாணவர் பருவ வாழ்க்கையோ துறவர வாழ்க்கையோ எதுவென்றாலும் அது பண்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும், பயன் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அப்படி பண்பும் பயனும் நிறைந்த ஓர் இல்வாழ்க்கை அமைவதற்கு அடித்தளமாக அன்பு இருக்க வேண்டும், அறன் இருக்க வேண்டும். இந்த அன்பு என்பது என்ன? கணவன் மனைவி இருவரும் இணைந்து அவர்கள் இருதலை காதலாக ஒருவர் ஒருவர் மீது அன்பு கொண்டவர்களாக அவர்கள் வெளிப்படுத்துகின்ற அந்த உறவு நிலையை நாம் அன்பு என்று சொல்கிறோம். அந்த அன்புதான் அந்த இல்வாழ்க்கையினுடைய பண்பு. அந்த அன்புத்தன்மை குறைகின்ற பொழுது அது பண்பற்ற வாழ்க்கையாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய பண்பாளர்கள் என்றாலும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கின்ற இந்த அன்புத்தன்மையில் அவர் குறைவுபட்டவராக இருந்தால் அங்கு பண்புத்தன்மை குறைந்து நிற்கிறது என்பதாக நாம் பார்க்கின்றோம். அதை போன்றே ஒரு வாழ்க்கை என்பது பண்பு நிறைந்ததாக மட்டும் இருந்தால் போதுமானது அன்று, அது பயன் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும், பயன்பாடு அங்கு இருக்க வேண்டும். வாழ்ந்த இந்த வாழ்க்கையின் விளைச்சல் என்ன? நான் அனுப்புகின்ற இந்த மழையோ பனியோ அது பயன் தராமல் திரும்பி வராது. அதை போன்று நான் சொல்கின்ற ஒவ்வொரு இறை வார்த்தையும் அது பயன் தராமல் என்னிடம் திரும்பி வராது என்று இறைவன் கூறுகிறார். ஆக இல்வாழ்க்கை என்பதே பண்பு நிறைந்த பயன் நிறைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக கடவுளால் திருவுளம் கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை அவ்வாறு அமைவதற்கு இங்கு அன்பு என்பது இருக்க வேண்டும். அதை போன்று அறன், கணவன் மனைவி இணைந்து வாழ்கையில் ஏற்படுகிற அந்த அன்பின் மிகுதியினால் ஆற்றலினால் இந்த சமூகத்திற்கு நற்பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் திருவவை போற்றுகிற இந்த இல்லறத்தார், விவிலியத்தில் சுட்டிக்காட்டப்படுகிற இல்லறத்தார் அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். அது ஆபிரகாம் சாராவாக இருக்கலாம், ஈசாக்கு ரெபேக்காவாக இருக்கலாம், அன்னை மரி தந்தை வளனராக இருக்கலாம். இவர்கள் எல்லாருமே இத்தகைய ஒரு வாழ்வியல் நிலையிலே அவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள். அந்த வகையில் தான் சீராக்கின் ஞானம் 25:1 சொல்கிறது, இனியவை 3 என்று சொல்லி அது இந்த மூன்றையுமே குறிப்பிடுகிறது. ஒன்று, உடன் பிறந்தவர்களிடையே காணப்படுகின்ற ஒற்றுமை, அது இனியவை இனியது. அதை போன்றே அயலாரோடு அண்டை வீட்டாரோடு கொள்கின்ற நட்பு, அதுவும் இனியது. அதோடு சேர்ந்து கணவன் மனைவி இடையே இருக்கின்ற அன்பு, இந்த மூன்றுமே மிக மிக இனியவை என்று சீராக்கின் ஞானம் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த மூன்றையுமே கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இல்வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அந்த இல்வாழ்க்கையை வாழ்கின்ற ஒவ்வொருவருமே தங்கள் வாழ்க்கை பண்பு நிறைந்ததாக பயன் நிறைந்ததாக இருக்கிறதா என்று ஒவ்வொரு நாளுமே ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். அதில் ஏதாவது பிழை இருக்கிறது என்றால் அங்கு இடம்பெற்றிருக்க வேண்டிய அன்பில் அறத்தில் அங்கு ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்பதாக இருக்கும். அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும், மீண்டும் சீரமைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் என்று இறைவாக்கினர்கள் அறைகோல் விடுப்பது போன்று இந்த திருக்குறளிலே இந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். மீண்டும் ஒரு முறை அந்த திருக்குறளை நாம் எல்லாருமே சொல்வதற்கு முயல்வோம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இறைவனுக்கு திருவுளமானால் மீண்டும் குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், நன்றி.
1: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.

ஆண்டவர் இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 17 ஞாயிற்றுக்கான மறையுரை சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவர்களே, வீட்டில் பயன்படாத பழைய பொருட்களை எல்லாம் வாங்கி கடையில் வைத்து பயன்படக்கூடியவர்களுக்கு ஏலத்திற்கு விடக்கூடிய ஒரு கடை ஒன்று இருந்தது. அந்த கடையிலே நீண்ட நாட்கள் ஒரு இசைக்கலைஞரால் மிகச்சிறப்பாக பயன்படுத்தப்பட்ட ஒரு வயலின் இசைக்கருவி அவருடைய இறப்புக்கு பிறகு அவருடைய குடும்பத்தினரால் அந்த ஏலக்கடைக்கு விற்கப்பட்ட ஒரு வயலின் வந்து சேர்த்து அந்த வயலின் அந்த கடையிலே ஒரு மூலையிலே எல்லோரும் நுழைந்தவுடன் பார்க்கக்கூடிய இடத்திலே இருந்தது. யாரும் அதை சில நாட்களாக வாங்கவில்லை. பிறகு கொஞ்சம் உள்ளே தள்ளி வைக்கப்பட்டது. அதை இன்னும் யாரும் பார்க்கவே இல்லை. பிறகு ஒரு மூலையிலே அது கிடத்தப்பட்டது. பலர் அந்த கடைக்கு ஏதாவது தேவையான பொருட்கள் கிடைக்குமா என்று அடிக்கடி வாங்க வருவது வழக்கம். பலரும் அந்த வயலினை பார்த்திருக்கிறார்கள், ஆனால் ஒரு நாள் கூட வாங்கவில்லை. சிலர் தினந்தோறும் வருபவர்களாகவும் கூட இருந்தார்கள். ஒரு நாள் அந்த வழியாக அந்த கடைக்கு வந்த ஒரு வயலின் இசை கலைஞர் அந்த வயலினை பார்த்து விட்டு அதை எடுத்து தூசியை துடைத்து அந்த நரம்புகளை சிறிது சரி செய்து வெளியே பொறுமையாக உட்கார்ந்து அருமையான ஒரு பாட்டிற்கான இசையை அந்த வயலினிலே நீட்டி காண்பித்தார். அதை பார்த்த மக்கள் அனைவரும், ஆஹா, இவ்வளவு அருமையான இசை வெளிப்படுத்தக்கூடிய இசையை கொடுக்கக்கூடிய வயலின் தான் இத்தனை நாட்கள் இந்த இடத்துல இருந்ததா என்று உடனே அதை வாங்க முயற்சித்தார்கள். அதனுடைய ஏலம் விடக்கூடிய விலை அதிகரித்து கொண்டே இருந்தது. அதிகபட்ச விலைக்கு ஒருவர் அதை வாங்கி சென்றார். அன்புக்குரியவர்களே, இது ஒரு கதை. இந்த கதை நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் இருக்கக்கூடிய ஒரு இயல்பை படம் பிடித்து காட்டக்கூடிய ஒன்றாக அமைகிறது. இன்றைய இறைவாக்கு வழிபாடு வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கும் அழைப்பை இன்னும் ஆழமாக நாம் உணர்ந்து கொள்ள இந்த கதை உதவும் என்று நம்புகிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு 3 உவமைகளை சொல்கிறார். புதையல் உவமை, முத்து உவமை, வலை உவமை. இந்த புதையல் உவமையும் முத்து உவமையும் ஏறக்குறைய ஒரே சிந்தனையை நமக்கு வழங்குகின்றன. இந்த புதையல் உவமையிலே நாம் பார்க்கிறோம், நிலத்தில் மறைந்திருந்த ஒரு புதையலை ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார். அதை மூடி வைத்துவிட்டு தனக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கி கொள்கிறார் என்று பார்க்கிறோம். ஆக அந்த புதையல் அங்குதான் இருந்தது. எப்படி அந்த கடையில் அந்த வயலின் அங்குதான் இருந்ததோ, பலரும் வரப்போக பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள், ஆனால் அதை கண்டுகொள்ளவில்லை. அது புதையலாக விலை உயர்ந்ததாக யாருக்கும் தென்படவில்லை. அதே போல அந்த நிலத்தில் பலர் வந்து போயிருப்பார்கள், பலர் கடந்திருப்பார்கள், கடல் பலருக்கு அது ஒரு சாதாரண பொருளாகத்தான் தென்பட்டிருக்கும். ஆனால் ஒருவர் அதை புதையலாக கண்டுகொள்கிறார். எனவே ஓடிப்போய் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த புதையலை, புதையல் இருக்கக்கூடிய நிலத்தை வாங்கி கொள்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுத்திருக்கும் புதையலை நாம் கண்டும் காணாமல் இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவை நாள்தோறும் திருப்பணி என்கிற மாபெரும் அருள் சாதனத்திலே பார்க்க நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. இறை வார்த்தை என்கிற விவிலிய வாசிப்பிலே சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் காட்டும் அன்பிலே அவரை கண்டுகொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஏழை எளியவர்களில் அவரை காண அவருக்கே உதவ வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து இயேசு என்கிற புதையலை, மாபெரும் செல்வத்தை நாம் நாள்தோறும் கண்டும் காணாமல் கடந்து கொண்டிருக்கிறோமா என்று இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். 2வது அன்புக்குரியவர்களே, அவர்கள் உடனே முடிவு செய்தார்கள். எதையும் தள்ளி போடவில்லை, உடனே முடிவு செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது உடனே போய் தமக்குள்ள எல்லாவற்றையும் விற்று நிலத்தை வாங்கி கொண்டார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். இந்த முத்து ஓமையிலே வணிகர் நல்ல முத்தை தேடி செல்கிறார். விலையுயர்ந்த முத்தை கண்டவுடன் தமக்குரிய எல்லாவற்றையும் விற்றுவிட்டு உடனே அதை வாங்கி கொள்கிறார் என்று பார்க்கிறோம். ஆக வாழ்க்கையில் உண்மையான ஒரு பயனுள்ள மிக உயர்ந்த உன்னதமான செல்வத்தை, புதையலை கண்டுகொண்ட யாரும் தள்ளி போடவே மாட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நாம பல நேரங்களில் ஒருவரை மன்னிக்க வேண்டும் என்கிற புதையலை கண்டுகொள்கிறோம்,
அதான் நம்ம வாழ்க்கைக்கு உகந்தது, விண்ணரசுக்கு உகந்தது என்று கண்டு கொள்கிறோம். சில நேரங்களில் நான் பாவ சங்கீதம் செய்யணும், என்னுடைய பாவ வாழ்க்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது, பாவத்தின் பிடியில் சிக்கியிருக்கிறேன் என்பதை கண்டுகொள்கிறோம். அது ஒரு புதையல், ஒரு மாற்றத்திற்கான வழி கண்டுகொள்கிறோம். தினமும் ஜெபிக்கணும் அல்லது இந்த கருத்துக்காக கொஞ்ச நேரமாக இன்னைக்கு ஜெபிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருவது உண்மையிலே ஒரு மாற்றத்திற்கான புதையல், ஒரு அழைப்பு. திருப்பலிக்கு தவறாமல் போகணும் அப்படிங்கிற எண்ணம் வருவது, ஒரு தெளிவு வருவது உண்மையிலே ஒரு புதையல், ஒரு செல்வம், ஒரு அழைப்பு. ஒரு பாவ பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் என்று தீர்மானிப்பது கூட ஒரு புதையல், ஒரு அழைப்பு. ஆனா இதெல்லாம் உடனே செய்கிறோமா? எப்படி அந்த புதையலை கண்ட அவர் தமக்குரிய எல்லாத்தையும் வித்துட்டு அதை உடனே வாங்கி கொண்டாரோ, தவற விடாமல் உடனே செய்தாரோ? விலையுயர்ந்த முத்தை கண்டவர் மற்ற எல்லாத்தையும் வித்துட்டு அதை வாங்கி கொண்டாரோ? அதே போல உடனே நாம் மன்னிக்க தயாராகிறோமா? உடனே பாவம் செய்ய பாவ சங்கீதத்திற்கு போகிறோம், உடனே ஜெபிக்க நாம் முயற்சி எடுக்கிறோம், உடனே அன்றே திருப்பலிக்கு செல்ல முயற்சிக்கிறோமா, அல்லது ஒரு பாவ பழக்கத்தை விட்டுவிட முயற்சிக்கின்றோமா, செய்கின்றோமா, உடனே செயல்படுகிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதை செய்வதே இல்லை. நாளைக்கு பார்த்துருக்கலாம் அல்லது மெதுவாக செய்து கொள்ளலாம் என்று தள்ளி போட செய்கிறோம். அப்படின்னா நம் கண்களிலே நாம் கண்டது, நமக்கு வந்த தெளிவு என்பது நமக்கு புதையலாக தென்படவில்லை என்பதுதான் பொருள். மூன்றாவது அன்புக்குரியவர்களே, நாம் எதையெல்லாம் வேண்டாம் என்று விட்டுவிட்டு ஒரு புதையலை நாடி செல்கிறோம், மிக உயர்ந்த ஒரு காரியத்தை நாடி செல்கிறோமோ, அப்போது நாம் விட்டதை மகிழ்ச்சியோடு விடுகிறோமா என்ற சிந்தனையை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறது. நாம் பார்க்கிறோம், அந்த புதையலை கண்டவர் எல்லாவற்றையும் விற்றுவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்கு உள்ள எல்லாத்தையும் விற்றுவிட்டு அந்த நிலத்தை வாங்கி கொள்கிறார். அதே போல அந்த முத்தை கண்டவரும் மகிழ்ச்சியோடு போய் எல்லாத்தையும் வித்துட்டு அதை வாங்கி கொள்கிறார். அப்படின்னா நம்ம ஒரு மாற்றத்திற்குள் வந்து விட்டோம் அப்படின்னு வைங்க. அது உண்மையிலேயே நமக்கு சுமையாக இருக்கிறதா இல்லை சுகமாக இருக்கிறதா யோசிச்சு பார்க்கணும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்காக இரவு முழுவதும் விழித்திருப்பது அவளுக்கு ஒரு சுகம்தான், ஒரு மகிழ்ச்சி தான். அந்த தியாகத்திலே ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். ஒரு குருவானவருக்கு உண்மையிலே தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்காக அர்ப்பணிப்பது என்பது இழப்பு அல்ல, உண்மையான மகிழ்ச்சியாகத்தான் அது இருக்க வேண்டும். ஒரு பாவத்தை விட்டு விலகுவது அல்லது ஒருவரை மன்னிப்பது என்பது அந்த மன்னிக்காமல் வஞ்சக நெஞ்சகத்தோடு வெறுப்போடு இருப்பதை விட, பாவத்தோடு இருப்பதை விட மிக உயர்ந்த நிலைக்கு கடந்து செல்வது, அது ஒன்றும் இழப்பு அல்ல. எனவே அன்புக்குரியவர்களே, அது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தர வேண்டும். அப்ப நான் மாறிவிட்டேன் என்று சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஐயோ ஐயோ இதை விட்டுட்டோமே என்ற கவலையில் இருக்கிறோமோ, உண்மையான மகிழ்ச்சியில் கிறிஸ்து இயேசுவை நம்முடைய வாழ்க்கை மாற்றத்திலே ஒரு புதையலாக, மிக உயர்ந்த உன்னதமான செல்வமாக கண்டுகொண்ட மகிழ்ச்சியில் நாம் இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பார்க்கிறோம், இன்று வாசிக்கவிருக்கிற முதல் வாசகத்திலே ஒன்று அரசர்கள் புத்தகத்திலே சாலமோனிடம் அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்கப்படுகிறது. அவருடைய தேர்வு நமக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் வியப்பளிப்பதாகவும் இருக்கிறது. சாலமோன் கடவுளுடைய பார்வையிலேயே ஆண்டவருக்கு உகந்ததை கேட்கிறார். அதாவது ஆண்டவரே சொல்லும்படி அவர் நீண்ட ஆயுளையோ செல்வத்தையோ எதிரிகளுடைய உயிரையோ எதையுமே கேட்கவில்லை. அவர் கேட்பது நன்மை தீமையை பகுத்தறிய தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை போதும், உள்ளத்தை தாருங்கள், மக்களுக்கு நான் நீதி வழங்க தகுதியோடு இருக்க இது உனக்கு உதவும் என்று ஆண்டவரிடம் கேட்கிறார். ஆண்டவரும் அவருடைய கேட்டலை, அவருடைய வேண்டுதலை அங்கீகரிக்கிறார். இந்த உலக போக்கிலான செல்வம் காரியங்கள் எல்லாவற்றையும் கடந்து அவர் ஞானம் என்கிற ஒரு செல்வத்தை விரும்புகிறார் என்பதை கடவுள் அவருடைய பார்வையிலே உகந்ததாய் கண்டார் என்று பார்க்கிறோம். ஒன்று அரசர்கள் புத்தகம் 3:10 சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் உகந்ததை நாடுகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்கவும் இந்த இறைவாக்கு வழிபாடு அழைக்கிறது. நற்செய்தியிலே அன்புக்குரியவர்களை கடைசியிலே நாம் பார்க்கிறோம், கடைசி ஓமை வளை ஓமை இயேசு சொல்கிறார். அந்த ஓமையிலே மீன்கள் கடலிலிருந்து அரித்து வரப்படுகின்றன. அந்த வலை எல்லா வகை மீன்களையும் கொண்டு வருகிறது. அதிலே நல்ல மீன்கள் மட்டும் பிரித்தெடுக்கப்படுகின்றன, மற்ற மீன்கள் தூக்கி எறியப்படுகின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
நாம் கிறிஸ்து என்கிற மாபெரும் செல்வத்தை ஒரு புதையலை கண்டுகொள்ள திருச்சபை நமக்கு அன்றாடம் அழைப்பு கொடுக்கிறது, அந்த வாய்ப்புகளை வாரி வழங்குகிறது. இந்த திருச்சபையில இருக்கக்கூடிய உறுப்பினர்களாகிய நாம் அனைவருமே பல நல்லவர்களாக இருக்கிறோம், பல கெட்டவர்களாக இருக்கிறோம். அவரவர்களுக்குத்தான் யார் என்பது தெரியும். கடவுள் பொறுமை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தீர்ப்பிட காலம் தாழ்த்தவர் தான். ஆனால் அவர் நீதியும் உள்ளவர். எனவே அவர் ஒரு நாள் வரும் அந்த தீர்ப்பு நாளிலே உண்மையான நல்ல புதையல்களை தேர்ந்து கொண்டவர்களை, உயர்ந்த செல்வங்களில் தேர்ந்து கொண்டவர்களை அவர் ஏற்றுக்கொள்வார். நல்ல மீன்களைப் போல சேகரித்துக் கொள்வார், பயன்பாட்டுக்கு எடுத்துக் கொள்வார். மற்றவர்கள் எல்லாம் தூக்கி எரிந்து விடுவார் என்று அந்த வலை ஓமை நமக்கு தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். அந்த வலை ஓமையிலே 41:49 இப்படி சொல்லுகிறது, உலகம் முடிகளும் முடிவிலும் இவ்வாறே நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளர்களிடையே இருந்து தீயோரை பிரிப்பர். 50 பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று முடிகிறது. எனவே நம்முடைய சரியான தெரிவு, கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் தெரிவு செய்வது நம்மை நேர்மையாளர் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும், மிக குறிப்பாக நிலைவாழ்வுக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்ற தெளிவை இன்றைய இறைவாக்கு வழிபாடு நமக்கு வழங்குகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த அழைப்பை வாழ்வாக்கவும் இறைவன் நமக்கு நிலைவாழ்வை பரிசாக தரட்டும்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.